கேட்டு கோள்கனி, முன்வரி பல்லு போய போய மோன காட்டி சிரிச்சொராள், சம்பரம் படிஞ்சிருக்குன்ன படம் நீ கண்டில்லையோ, அதானு காந்தி அப்பூப்பன், நாரிலும் கனி உள்ளவன், கொச்சு குஞ்சுங்களோடொத்து கழிப்பான் கொதியுள்ளவன், விழிப்பு நாட்டுகாரெல்லாம் பாப்புவென்னு பலப்போரும் ஆ வா